வந்தே முக்குண்ட பிரியம், வந்தே பக்த ஜனாஸ்ரயம் சவரணம், வந்தே சிவம் சங்கரம். எவ்ரிபடி ஓம் நம சிவாய். In every yagya, Bhagwan Shiva must be there. Om Namah Shivaya. Everybody, loudly. Om Namah Shivaya. We pray to our gurus, wherever your guru is.